யுத்தத்தியால ரவுத்தர்லாரணா கும்பகர்ண ஜோயதாய் பாத்தா குப்த ஜாலே பகவான் லக்ஷ்மன் மனே பிரபுசி அசா கராவா நீ பாத்தா புஷ்கர் அப்லி வானர்